அதி சுலேமான் கிஃபான திமன் ரஸ்கலாங்கே வேரோளி கியமங் குரவீமே ஏ வேரோளிகே ஹெந்துனுகே எபஹி மெந்துரு குரியிகே தத்ரகி மஸ்துவகே ராஸ்தாய் அதி எ வேரோளிகே ஹவீருகே எபஹி மெந்துரு ஃபஹுகே தத்ரகி மஸ்துவகே ராஸ்தாய் அதி திமன் ரஸ்கலாங்கே எகலே கிஃபான ரத்துலோ விருவா திவ்வீமே அதி எகலேகு ஃபானுகே வெரி ரஸ்கலாங்கே அமுரு ஃபுளாய்கு எகலேகு ஃபானுகே குறி ஃபுளு மதீக மசக்கே குரா பயக்கு ஜின்னீங்கே தெரேன் லெவ்வீமே எ ஜின்னீங்கே தெரேன் திமன் ரஸ்கலாங்கே அமுரு ஃபுளுங் எக்கிபாவே நுக்கியமன் தெருவா பயக நரகாகே ஹுளுகண்டுகே அஜாபுகே ரஹ திமன் ரஸ்கலாங்கே தக்கவா ஹுஷீமே இத்துரு பயம் வேரோளிகே மஸ்துவகே தத்துரே புனெவுனி ஃபேமகுகா ஹிங்கா தத்துருவரியக மஸ்துவஹுன் தேவே ஹிசாப வேரோளிகே பேனு குரவ்வாகின் ஹிந்துனு தத்துரே ஹவீரு தத்துரே குரவ்வேனுகே அல்லாஹ் சுலேமானுகே ஃபானம் மெதுவரு கொத்திவு மஷே.

0: வரப்புரியும் இங்க இந்த வேண்ட பஸ் ஜஹம்
1: ஜஹம் அலே
0: ஓகே
1: அலே லவேங்க ஐ போலாம் ஓகே தக்கியாலியஸ்
0: கியாலவா.

0: ஃபஹே எவரின் துவா கொத்தென்ன ஊவே அளமெங்கே வெறி ரஸ்கலா கோய் அளமெங்கே தத்துரு தௌகே தெமெதுத மியவ்வுரே துருக்குரவ்வா ஃபாந்தேவ் அதி எவரெங் எவரெங்கே அமில்ல நவ்ஸ்தகங் அனியா வெறி ஊவே தெம் ஃபஹே எவரெண்ணி மீஸ்தகுங்கே மெதுகா தெகவே வாஹகதகே கம்கா திமன் ரஸ்கலாங்கே லெவ்வீமே அதி எதம் மிதன திமன் ரஸ்கலாங்கே எவரிம் வகி குரவா விஸ்ஸி விஹாலி குரவீமே ஹம கஷ்வரும் எகமுகா பொட கெத்திருவே கின கினெங் சுக்குரு வெறிவா கொம்ம மீஹக ஹெகி தகே வாகங் கஷ்வரே
1: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயகு நோதிய எகெம் மெகஹர்ட்ஸ்